சர்வனே சுமரானே கீர்த்தனை அர்த்தமே, சர்வனே சுமரானே கீர்த்தனை அர்த்தம், பூஜன சேவன் தாசனை ஆசா கிருஷ்ணா அச்சந்தா திருமத் குமத் கரி சத் ஆசனை தாப துக் திரிவிதி தஜ சுப் அசுபுர் பியாசன தீரத தர்ம தயா சத்சங்க.